எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டு கூட பறக்கும் தளிக இது மனுஷரே கறக்கும் தளிக.